0: ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ
1: Gela.
0: Kari. Yang Liu Qing tu da tian yin bi.
1: Da gela ge Liu Qing le, tu Liu Qing ge na xing ma ji. Yin Liu Qing zhong cheng de du, qie ji qian bu xia you ji. Zang meng a de qi de ma dan ba, kuo bi xia yin na. Lian Ming bu xian da di zu, xin zha meng yue sim ge. Ma xie tian da di, zu zhe cai qian bu sui mei ba.
0: Ai, di ye tu duo xin zang shi.
1: 没钱了，
0: 可以要啥钱就啥么去。伊呢，可以阿老的这家表，啥么啥么。可以啥么？我爹去爹妈单吧，对不对？不当下。可以啥么？武汉公司刚刚拆下的，去两个干住呢，看不出些啥么子，今天拆不拆？
2: 上个啥么子这东西呗？前年让人借我，你他个啥钱呗？我种着呢，退了啥么去？
0: 哎，建筑税呢，估计也蛮多钱不是？
1: 这个可能下坡个用事。刘青，你也用语，我来给自己解释。爷了，下面刘青团队的，我他去接触住的。
0: 明玉，听我一那让张老姐，我张江的事，接着让几个经验去，让给钱呢，我用个轮不得啊。
2: 코르데딩 용외부